0: விருப்பம்.
1: விஷால் ஆப்டிகல்ஸ், மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம். லோட்டஸ் ரோட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டின் சமீபம், புலமன், குட்டாரக்கரா.

0: உணரட்டங்கனை உணரட்டு மேக வசந்தம் புலரட்டு
1: உணரட்டங்கனை உணரட்டு
0: நிறைய டங்கனு நிறையட்டு ஹரித விப்ளவம் படரட்டு.